0: பண்ணிட்டா கே டெஸ்டினேஷன் சீட்டிங் டிஃபெக்ட்.
1: Okay, I can be here, that's what I'm going to do. What are you saying? 56?